0: die wir hier finden. Nur die Ecke Megahertz.
1: தத்தா குளம் நூறு மிகுண்டிகை இசைந்தே அஹரே குளம் முரலஃபானா தத்தா இசைந்தே
2: ஹாது அங்கே ஹொக்கோ வர பொட சுக்ரியா
1: கொத்தவே குட குட ஹெவக்கமுக்கும் எஹெம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வெதானே
3: ಹಿಮಬಿ ಜೆಹಿಫಾವ ಮೀಹೆಗೆ ಫರಾತೊಂ ಎಹಂ ಮೀಹಕ ಬಲಿ ಫೆತುರುದಾಣೆ ಮುದ್ದತಕಿ ಕೊಬ
4: ಬಿಹಿನೆಗುಮ್ಗೆ ಹಚ್ಚ

0: திவேஹி எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேஹிங்க முனிஃபுஹி ஃபில்வா தினமுக அபதுஸ்
1: ராஜேந்திரன்

திமன் ரஸ்கலாங்க தியபா மீஹுங்க கிபை கஷவர் வெகிம்வா அஹது ஹிப்பவா தியபா மீஹுங்க பொலா திமா மச்ச தூர் ஃபர்பத உஃபுல்லவி ஹிந்து ஹந்தும குராஷு எஹிந்து திமன் ரஸ்கலாங்க தியபா மீஹுன்னங் இங்கே வீமே தியபா மீஹுன்ன